0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதலாம் நாள் நிகழ்வுகள்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் முதல் நாளை இன்று செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை தொடங்கியிருக்கிறார். காலை 7:50 ரோமையில் உள்ள பிளம்மிங்கோ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு காலை 10:00 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரின் ஓர்லி சர்வதேச விமான நிலையம் வந்திறங்குகிறார். இன்றைய பிரான்ஸ் நாடு பண்டைய காலத்தில் கால் என்று அழைக்கப்பட்டது. ரோமானியர்களின் ஆட்சியில் இதன் தலைநகரமாக விளங்கிய லுக்முனம் இன்றைய லியோன் ஆகும். கிபி 2 முதலே பிரான்சில் கிறிஸ்தவம் வேரூன்றியது. லியோன் நகரம் வணிக மையமாகவும் பிரான்சின் முதல் கிறிஸ்துவ விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்டு இரத்த சாட்சிகளான இடமாகவும் திகழ்ந்தது. பாரிஸின் ஆரம்ப வடிவமான லூடிசியா மற்றும் நிம் போன்ற பிற நகரங்களும் ரோமானிய பயன்பாட்டின் எச்சங்களை இன்று தாங்கி நிற்கின்றன. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ நம்பிக்கை கால் பகுதியில் பரவ தொடங்கியது. பின்னர் துறவியர், ஆயர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் இல்லங்கள் மூலம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆழமான சமூக வேர்களை பெற்றது. 5 இறுதியில், அதாவது கிபி 496 பிரான்ஸ் மன்னரான குளோவிஸ் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்துவ நம்பிக்கையை தழுவிய பின் பிரான்ஸ் ஐரோப்பாவின் முக்கிய கிறிஸ்துவ நாடாக மாறியது. பிரான்சின் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. அவரது மனைவி குளோட்டில் கிறிஸ்துவ நம்பிக்கையில் அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்று பாரம்பரியம் கூறுகிறது. குளோவிஸுடன் தொடர்புடைய ரெயின் நகர் பின்னர் பிரெஞ்சு அவர்களின் முடிசூட்டு மரபுடன் இணைந்தது. பேரரசர் சாலமின் காலத்தில் இதன் வேர்கள் மேலும் பலப்பட்டன. பிரெஞ்சு புரட்சியின் போது 1789 கடுமையான சோதனைகளை சந்தித்தாலும் அது மீண்டும் எழுந்தது. பாரிஸ் நகரின் உலக புகழ்பெற்ற மிக முக்கிய அடையாளம் ஈபிள் டவர், இரும்பு கோபுரம். உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மிக அதிக பார்வையாளர்கள் வரக்கூடிய லூவ்ரே கலை அருங்காட்சியகம். பாரிஸ் நகரம் உலக பேஷன் துறையின் தலைநகரம். பாரிஸ் நகரத்தின் கலாச்சாரத்தில் தெருவோர கஃபேக்கள் என்பதெல்லாம் பாரிஸ் நகரை உணர்ந்து கொள்ள போதுமானதல்ல. பாரிஸ் நகரத்தின் ஆழத்தில் சுமார் 2000 வளர்ந்த கிறிஸ்துவ வரலாறு, புனிதர்கள், பேராலயங்கள், துறவர இயக்கங்கள், கல்வி மறைப்பணி, ஏழைகளுக்கான சேவை, புரட்சி, மத சார்பின்மை மற்றும் புதிய ஆன்மீக தேடல் ஆகியவை உள்ளன. பாரிஸ் இன்று உலக புகழ்பெற்ற நகரமாக இருப்பதற்கு முன்பே அது லூடிசியா என்ற ரோமானிய நகரமாக இருந்தது. பாரிஸ் மறைமாவட்டத்தின் வரலாற்று பதிவுகளின்படி அங்கு உள்ளூர் திருச்சபை சுமார் கிபி 250 காலத்திலேயே உருவாகி இருந்தது. ஆரம்பகால கிறிஸ்துவ சமூக வளர்ச்சியில் மத்திய தரைக்கடல் மற்றும் கிழக்கு பகுதிகளிலிருந்து வந்த வணிகர்களும் தொழிலாளர்களும் பங்கு பெற்றனர். பாரிஸின் ஆரம்பகால ஆயர்களில் ஒருவர் புனித மார்சல். 4 பாரிஸ் ஏற்கனவே ஒரு முக்கிய கிறிஸ்துவ மையமாக இருந்தது. கிபி 360-361 காலப்பகுதியில் நடைபெற்ற பாரிஸ் சங்கத்தில் புனித மார்ஷல் பங்கேற்றதாக வரலாற்று பதிவு உள்ளது. மற்றொரு முக்கியமான நபர் புனித ஜெனிவீவ். அவர் சுமார் 420 பிறந்தார். இளம் வயதிலேயே கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். பின்னர் பாரிஸில் துறவர அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தார். கிபி 451 அட்டிலாவின் தலைமையிலான கன்ஸ் பாரிஸ் நோக்கி வந்தபோது மக்கள் பயந்து நகரத்தை விட்டு வெளியேற தயாரானார்கள். அப்போது புனித ஜெனிவீவ் அவர்கள், "பயப்படாதீர்கள், ஜெபியுங்கள்" என மக்களை ஊக்குவித்ததாக நோன்பு மற்றும் ஜெபத்திற்கு அழைத்தார். பின்னர் பாரிஸ் மீது எதிர்பார்த்த தாக்குதல்கள் நடைபெறவில்லை என்று திருச்சபை மரபு கூறுகிறது. காலை 11:00 பாரிஸில் எலிசி மாளிகையில் குடியரசுத் தலைவரை மரியாதையின் நிமித்தமாக சந்திக்கிறார். மதியம் முற்பகல் 11:45 எலிசி மாளிகையில் அதிகாரிகள், குடிமை சமூகம் மற்றும் தூதரக அதிகாரிகளையும் சந்திக்கிறார். 1718 ஒரு பிரபுவின் மாளிகையாக கட்டப்பட்ட எலிசி அரண்மனை பின்னர் 15 மற்றும் நெப்போலியன் போன்ற வரலாற்று தலைவர்களின் கைகளில் இருந்தது. 1848 முதல் பிரெஞ்சு அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் அலுவலகமாகவும் இது திகழ்கிறது. பிரான்சின் ஆட்சி அதிகார மையம் மட்டுமல்லாமல் சர்வதேச தூதரக உறவுகளின் மிக முக்கியமான இடமாகவும் இது விளங்குகின்றது. நாட்டின் வரலாற்றையும் பொறுப்புணர்வையும் சுமந்து நிற்கும் ஒரு அடையாளமாக இது திகழ்கிறது. பின்னர் பிற்பகல் 3:00 யுனெஸ்கோ தலைமையகத்திற்கு பயணம் சென்று அங்குள்ளவர்களை சந்திக்கிறார். யுனெஸ்கோ தலைமையகத்தை பார்வையிட்ட பின்னர் மாலை 5:45 நோட்ரடம் பெருங்கோவிலில் ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், துறவிகள் மற்றும் குருமானவர்களுடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார். நோட்ரடம் டி பாரிஸ் என்பது ஒரு பழமையான பேராலயம் மட்டுமல்ல, பிரான்சின் கிறிஸ்துவ வரலாறு, பாரிஸ் நகரத்தின் வரலாறு, கோத்திக் கட்டிடக்கலை, கலை, இலக்கியம், மக்கள் நினைவு, துன்பத்திலிருந்து மீண்டெழுதல் ஆகிய அனைத்தும் சந்திக்கும் ஒரு முக்கிய இடம். நோட்ரடம் என்ற பிரெஞ்சு சொல் எங்கள் அன்னை என்று பொருள். இங்கு அது அன்னை மரியாவை குறிக்கிறது. பாரிஸின் மைய பகுதியான சீன் ஆற்றின் அருகில் இது அமைந்துள்ளது. இந்த இடம் பாரிஸ் நகரத்தின் ஆரம்ப கால வரலாற்றுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தது. நோட்ரடாம் பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய பின் இறுதியாக 9:00 சாண்டேனியில் ஸ்டார்ட் தி பிரான்ஸ் மைதானத்தில் இளைஞர்களுடன் இணைந்து இரவு விழிப்பு ஜபம் செய்து தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை நிறைவு செய்கிறார். பாரிஸுக்கு அருகில் உள்ள செயின்ட் டென்னிஸ் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டேட் டி பிரான்ஸ் 1998 கால்பந்து உலகக்கோப்பையை நடத்துவதற்காக கட்டப்பட்ட பிரான்சின் தேசிய ஸ்டேடியமாகும். இதே மைதானத்தில் பிரெஞ்சு அணி பிரேசிலை வீழ்த்தி உலகக்கோப்பையை கைப்பற்றியது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். நவீன கட்டிடக்கலையின் அற்புதமாக விளங்கும் இந்த அரங்கம் உலக கோப்பைகள், உலக தடகள போட்டிகள் மற்றும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் போன்ற பல சர்வதேச நிகழ்வுகளுக்கு தாயகமாகவும் திகழ்கிறது. மனிதர்களின் கூட்டு மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் நவீன அடையாளமாக இது விளங்குகிறது. இது வெறும் விளையாட்டு மைதானம் அல்ல, பிரான்சின் விளையாட்டு வரலாறு, தேசிய நினைவு, இசை, இளைஞர்கள் மற்றும் பெரிய அளவிலான மக்கள் கூடுகைகளின் முக்கிய இடமாகவும் நாட்டின் கலை கலாச்சார மையமாகவும் திகழ்கிறது. திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இளைஞருடன் இணைந்து இரவு விழிப்பு ஜபம் செய்து பிரான்ஸ் நாட்டிற்கான தனது முதல் நாள் திருத்தூது பயணத்தை நிறைவு செய்கிறார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸில் அமைந்துள்ள எலிசே மாளிகைக்கு சென்றார். அங்கு அந்நாட்டு அரசு அதிகாரிகள், குடிமை சமூக பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
4: Monsieur le Président, distinguées autorités, membres des corps diplomatiques, mesdames et messieurs, c'est pour moi une grande joie d'être parmi vous aujourd'hui. Je vous suis particulièrement reconnaissant, Monsieur le Président, de votre cordiale invitation à venir visiter la France et je vous remercie des paroles de bienvenue que vous venez de m'adresser. À travers vous, je salue aussi tous ceux et celles qui habitent ce pays au vaste patrimoine culturel et religieux. Ils forment ensemble un peuple au sein duquel la diversité des origines contribue à vivifier la vie démocratique et enrichit l'art de vivre ensemble. Je tiens également à vous assurer, Monsieur le Président, Mesdames et Messieurs, que la France est très souvent au cœur de la prière du Pape, qui n'oubliait pas ses origines familiales normandes et béarnaises. Ma visite en France commence par la capitale de votre pays, Paris, souvent désignée comme la ville lumière. Depuis des siècles, la France brille comme un phare culturel, artistique et spirituel, non seulement en Europe, mais aussi dans le monde. Fort de ses écoles cathédrales, de ses universités, de ses académies, lieux essentiels des recherches de la vérité, la France a contribué à forger l'intelligence des populations, bien au-delà de ses frontières. L'illumination d'esprit d'exception français, qui était en même temps du grand catholique, souligne combien les sciences, les arts, la littérature, la philosophie peuvent concourir au bien de l'humanité dès lors qu'ils sont orientés vers la recherche du beau, du bien et du vrai.
3: மதிப்பிற்குரிய அதிகாரிகளே, தூதரக பிரதிநிதிகளே, அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, இன்று உங்கள் நடுவில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பிரான்சிற்கு வருமாறு எனக்கு அன்புடன் அழைப்பு விடுத்த குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் வரவேற்பு வார்த்தைகளுக்கும் நன்றி. தங்கள் வழியாக அளவற்ற கலாச்சார மற்றும் சமூக பாரம்பரியத்தை கொண்ட இந்நாட்டின் அனைத்து மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரான்சு திருத்தந்தையின் ஜபங்களில் அடிக்கடி இடம்பெறுகிறது என்பதை உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஏனெனில் நார்மண்டி மற்றும் பியன் பகுதிகளில் அமைந்துள்ள எனது குடும்பத்தின் வேர்களை நான் மறந்துவிடவில்லை. பிரான்சிற்கான எனது திருத்தூது பயணம் அந்நாட்டின் தலைநகரான பாரிஸில் தொடங்குகிறது. இது பெரும்பாலும் ஒளியின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவிற்கும் உலகிற்கும் கலாச்சாரம், கலை மற்றும் ஆன்மீகத்தின் ஒளிவிளக்காக பிரான்சு திகழ்ந்து வருகிறது. உண்மையை தேடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்விக் கழகங்கள் வழியாக பிரான்சு உலகின் பல்வேறு மக்களின் சிந்தனைகளை வடிவமைப்பதில் பெரும் பங்காற்றியுள்ளது. அறிவியல், கலைகள், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகியவை அழகு, நன்மை மற்றும் உண்மையை தேடுவதற்காக வழிநடத்தப்படும் போது அவை மனித குலத்தின் நலனுக்காக பெரிதும் உதவ முடியும் என்பதை கத்தோலிக்க நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கிய பல பிரெஞ்சு அறிஞர்கள் எடுத்துக்காட்டுகின்றனர். இந்த சிறப்பு திறமையும் பாரிஸில் அமைந்துள்ள நோட்டார்தாம் பேராலயத்தின் புனரமைப்பிலும் வெளிப்பட்டது. இந்த பெரும் பணியில் ஈடுபட்ட கலைஞர்கள், கட்டிட தொழிலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் திறமையான பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக பணியாற்றிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். பேராலயத்தின் மீண்டும் திறக்கப்பட்ட நிகழ்வு ஒரு குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, அது புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் அடையாளமாகவும் விளங்கியது. முற்றிலும் அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட ஒன்று ஒத்துழைப்பு மற்றும் பொதுநலனுக்கான ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பு வழியாக மீண்டும் உயிர் பெற முடியும் என்பதை அது எடுத்துக்காட்டியது. பிரான்சு ஆழமான கிறிஸ்தவ வேர்களை கொண்ட நாடாகும். புனித ரெனேயுஸ் காலத்திலிருந்தும் குளோவிஸ் மன்னரின் திருமுழுக்கு நிகழ்விலிருந்தும் கிறிஸ்தவம் பிரான்சின் ஆன்மீக, கலாச்சார, அறிவுசார், கலை மற்றும் மறைப்பணி செயல்பாடுகளுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி வந்துள்ளது. மனித உரிமைகள், மனித மாண்பு மற்றும் சமய சுதந்திரம் ஆகியவற்றை அங்கீகரிப்பதிலும் பிரான்சின் வரலாறு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளது. உங்கள் தேசிய லட்சியமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நற்செய்தியில் அழியாத உத்வேகத்தின் ஊற்றை காணக்கூடிய விழுமியங்களாகும். பிரான்சின் வளமான சமூக கட்டமைப்பு பிறர் மீது அக்கறையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தனது வரலாறு முழுவதும் ஏழைகள் மற்றும் நலிவுற்றோருக்கு சேவை செய்ய முயன்று வந்துள்ளது. புனித வின்சென்டே பவுல் அவர்களின் முன்மாதிரியும் துன்புறும் மக்களுக்கு துணை நிற்கும் எண்ணற்ற கத்தோலிக்க நிறுவனங்களும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான, ஈடு செய்ய முடியாத மாண்பு உண்டு என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. எனவே நம் வாழ்வை நிபந்தனையின்றி வரவேற்க வேண்டும். நலிவுற்றோருக்கு அன்புடன் துணை நிற்க வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மரியாதையுடனும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டு உடனிருக்க வேண்டும். தங்கள் குரலை வெளிப்படுத்த முடியாதவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்பதே ஏனைய அனைத்து மனித உரிமைகளுக்கும் இன்றியமையாத அடித்தளமாகும். அணு ஆயுதங்கள் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன என்ற தவறான நம்பிக்கை புதிய ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் ஆபத்து உள்ளது. அமைதி என்பது வெறுமனையே அதிகார சமநிலை அல்ல, அது ஒவ்வொரு நாளும் உரையாடல் மற்றும் நீதியின் வழியாக கட்டி எழுப்பப்பட வேண்டியது. குறிப்பாக ஐரோப்பாவிலும் உலக அளவிலும் அமைதியையும் பலதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதில் பிரான்சு முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும். உங்கள் சுதந்திரம் பொது நலனுக்காக அக்கறையின் வழியாக வளரட்டும். உங்கள் சகோதரத்துவம் முழு மனித குலத்தையும் அரவணைக்கட்டும். சமத்துவத்திற்கான உங்கள் முயற்சி எப்போதும் நீதி மற்றும் அன்பின் அடித்தளத்தில் அமையட்டும். மக்களிடையிலான வேறுபாடுகளை அழிப்பதற்கு பதிலாக அவை சமூகத்தின் நலனுக்காக இணக்கத்துடன் வளர வழிவகுக்கட்டும். கடவுள் பிரான்சுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வளமையையும் அருள்வாராக. உலகம் வாழ்வை பெறுவதற்காக பிரான்சின் முதன்மை பாதுகாவலரான கன்னி மரியாவின் தாய்மை பரிந்துரைக்கு இந்த நம்பிக்கைகளை ஒப்படைக்கிறேன். கடவுள் பிரான்சையும் பிரெஞ்சு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்களால் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸில் உள்ள ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ தலைமையகத்திற்கு சென்றார். அப்போது திருத்தந்தை ஆற்றிய உரை. மதிப்பிற்குரிய தலைவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமைதிக்கான பணியில் மொழிகளும் கலாச்சாரங்களும் ஒன்றிணையும் இந்த அனைத்துலக அவையில் இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரம் வழியாக நீதியையும் மனித உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரங்களையும் மேம்படுத்துவது அமைதியை உருவாக்குவதற்கான முக்கிய வழிகளாகும் என்பதை யுனெஸ்கோ நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே நீதியான உலகை கட்டி எழுப்புவதற்கான முயற்சி அனைத்துலக ஒத்துழைப்பின் மையமாக திகழ்கிறது. அமைதியின் சாட்சியாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்தமைக்காக யுனெஸ்கோவின் தலைமை இயக்குநருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். திருவையின் சார்பில் அனைத்து மக்களுடனும் நல்லெண்ணம் கொண்ட அனைவருடனும் உரையாடலை தொடர்ந்து மேற்கொள்ளும் ஒரு மெய்ப்பராக நான் இங்கு வந்துள்ளேன். 1952 முதல் திருப்பிடம் யுனெஸ்கோவில் பங்கேற்று வருகிறது. இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரின் பிரிக்க முடியாத மாண்பையும் மதித்து பாதுகாப்பதில்தான் மனிதகுலத்தின் எதிர்காலம் பெரிதும் சார்ந்துள்ளது என்ற நம்பிக்கையே இதற்கு அடிப்படையாகும். பொதுநலனை காப்பதிலும் உண்மையான மனித முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதிலும் யுனெஸ்கோவை ஒரு முக்கியமான கூட்டாளியாக நாங்கள் கருதுகிறோம். கலாச்சாரமானது மனிதகுலம் தன்னையும் தனது வரலாற்றையும் தனது எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை அவற்றில் ஈடுபட்டுள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தாமல் உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியாது. நீண்டகால கல்வி மரபை கொண்ட திரு அவை பள்ளிகளையும் பல்கலைக்கழகங்களையும் நிறுவி மிகவும் ஏழ்மையான மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் கல்வியை வழங்கி வந்துள்ளது. ஆனால் கல்வி என்பது அறிவையும் திறமைகளையும் வழங்குவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. மனிதராக இருப்பதன் பொருள் என்ன, வாழ்வின் பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் அது மக்களுக்கு உதவ வேண்டும். இதனால் ஒரு முக்கியமான கேள்வியை நாம் எதிர்கொள்கிறோம். மனிதராக இருப்பதன் பொருள் என்ன? முதலாவதாக, ஒவ்வொரு மனிதரும் கருத்தரிக்கப்பட்டு பிறக்கின்ற ஒருவர் எப்போது எங்கே யாரிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதை நம்மில் எவரும் தேர்ந்தெடுக்கவில்லை. எனவே தொடக்கத்திலிருந்தே நமது மனிதத்தன்மை ஓர் இறைவனின் கொடையும் பொறுப்பும் ஆகும். பிறப்பு நம்மை வாழ்வின் உறவால் இணைக்கிறது. அந்த உறவு

0: ஆனால் அது வன்முறையாகவும் தனிச்சையான அதிகாரமாகவும் பிறரை ஆதிக்கம் செலுத்தும் விருப்பமாகவும் மாறும்போது அதன் அழகு சிதைக்கப்படுகிறது. மனித செயல்களின் மிகப்பெரிய துயரம் போராகும். ஏனெனில் அப்போது அறிவியலும் தொழில்நுட்பமும் அழிவுக்கும் கொலைக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. யுனெஸ்கோவிலும் அனைத்துலக சமூகத்திலும் இந்த நம்பிக்கையை வலுப்படுத்த திருப்பிடம் விரும்புகிறது. கல்வி ஒருவருக்கு ஒருவர் உள்ள அவநம்பிக்கையை போக்க உதவும். அறிவியல் ஒவ்வொரு மனிதருக்கும் சேவை செய்து எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் விதைகளை விதைக்க முடியும். சமய மரபுகளுக்கும் ஈடு செய்ய முடியாத முக்கிய பங்கு உள்ளது. அவை வாழ்வின் தோற்றம் மற்றும் நோக்கம் குறித்த கேள்விகளை எழுப்புகின்றன. வாழ்வின் ஆழமான பொருளை தேட மக்களுக்கு உதவுகின்றன. அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்பதை மக்கள் உணரும்போது கலாச்சார வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழிவகுக்க வேண்டியதில்லை. மாறாக அவை இருதரப்பு வளமைக்கும் அமைதிக்கும் ஊற்றாக மாற இயலும். நாம் அனைவரும் ஒரே மனித குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற உணர்வை இன்றைய இந்த சந்திப்பு வலுப்படுத்தட்டும். கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தின் வழியாக யுனெஸ்கோ தொடர்ந்து அமைதியை வளர்க்கட்டும். மேலும் நமது செயல்களை உன்னிப்பாக கவனிக்கும் இளைஞர்கள் நீதி, உண்மை, சகோதரத்துவம் மற்றும் நம்பிக்கைக்கான நமது புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பை நம்மில் காணட்டும். உங்கள் அனைவர் மீதும், நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் மீதும் எல்லாமுள்ள இரக்கமுள்ள படைப்பு கடவுளின் நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டுமென்று இறைவனை வேண்டுகிறேன்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதலாம் நாள் நிகழ்வுகள்.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கான தனது திருத்தூது பயணத்தின் முதல் நாளை இன்று செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை தொடங்கியிருக்கிறார். காலை 7:50 ரோமையில் உள்ள பிளமிங்கோ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு காலை 10:00 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரின் ஓர்லி சர்வதேச விமான நிலையம் வந்திறங்குகிறார். இன்றைய பிரான்ஸ் நாடு பண்டைய காலத்தில் கால் என்று அழைக்கப்பட்டது. ரோமானியர்களின் ஆட்சியில் இதன் தலைநகரமாக விளங்கிய லுக்முனம் இன்றைய லியோன் ஆகும். கிபி 2 முதலே பிரான்சில் கிறிஸ்தவம் வேரூன்றியது. லியோன் நகரம் வணிக மையமாகவும் பிரான்சின் முதல் கிறிஸ்துவ விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்டு இரத்த சாட்சிகளான இடமாகவும் திகழ்ந்தது. பாரிஸின் ஆரம்ப வடிவமான லூடிசியா மற்றும் நிம் போன்ற பிற நகரங்களும் ரோமானிய பயன்பாட்டின் எச்சங்களை இன்று தாங்கி நிற்கின்றன. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ நம்பிக்கை கால் பகுதியில் பரவத் தொடங்கியது. பின்னர் துறவியர், ஆயர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் இல்லங்கள் மூலம் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆழமான சமூக வேர்களை பெற்றது. 5 இறுதியில், அதாவது கிபி 496 பிரான்ஸ் மன்னரான குளோவிஸ் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்துவ நம்பிக்கையை தழுவிய பின் பிரான்ஸ் ஐரோப்பாவின் முக்கிய கிறிஸ்துவ நாடாக மாறியது. பிரான்சின் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. அவரது மனைவி குளோட்டில் கிறிஸ்துவ நம்பிக்கையில் அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்று பாரம்பரியம் கூறுகிறது. குளோவிஸுடன் தொடர்புடைய ரெய்ம் நகர் பின்னர் பிரெஞ்சு அவர்களின் முடிசூட்டு மரபுடன் இணைந்தது. பேரரசர் சாலமின் காலத்தில் இதன் வேர்கள் மேலும் பலப்பட்டன. பிரெஞ்சு புரட்சியின் போது 1789 கடுமையான சோதனைகளை சந்தித்தாலும் அது மீண்டும் எழுந்தது. பாரிஸ் நகரின் உலக புகழ்பெற்ற மிக முக்கிய அடையாளம் ஈபிள் டவர், இரும்பு கோபுரம். உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மிக அதிக பார்வையாளர்கள் வரக்கூடிய லூவ்ரே கலை அருங்காட்சியகம். பாரிஸ் நகரம் உலக பேஷன் துறையின் தலைநகரம். பாரிஸ் நகரத்தின் கலாச்சாரத்தில் தெருவோர கஃபேக்கள் என்பதெல்லாம் பாரிஸ் நகரை உணர்ந்து கொள்ள போதுமானதல்ல. பாரிஸ் நகரத்தின் ஆழத்தில் சுமார் 2000 வளர்ந்த கிறிஸ்துவ வரலாறு, புனிதர்கள், பேராலயங்கள், துறவர இயக்கங்கள், கல்வி மறைப்பணி, ஏழைகளுக்கான சேவை, புரட்சி, மத சார்பின்மை மற்றும் புதிய ஆன்மீக தேடல் ஆகியவை உள்ளன. பாரிஸ் இன்று உலக புகழ்பெற்ற நகரமாக இருப்பதற்கு முன்பே அது லூடிசியா என்ற ரோமானிய நகரமாக இருந்தது. பாரிஸ் மறைமாவட்டத்தின் வரலாற்று பதிவுகளின்படி அங்கு உள்ளூர் திருச்சபை சுமார் கிபி 250 காலத்திலேயே உருவாகி இருந்தது. ஆரம்பகால கிறிஸ்துவ சமூக வளர்ச்சியில் மத்திய தரைக்கடல் மற்றும் கிழக்கு பகுதிகளிலிருந்து வந்த வணிகர்களும் தொழிலாளர்களும் பங்கு பெற்றனர். பாரிஸின் ஆரம்பகால ஆயர்களில் ஒருவர் புனித மார்சல். 4 பாரிஸ் ஏற்கனவே ஒரு முக்கிய கிறிஸ்துவ மையமாக இருந்தது. கிபி 360-361 காலப்பகுதியில் நடைபெற்ற பாரிஸ் சங்கத்தில் புனித மார்சல் பங்கேற்றதாக வரலாற்று பதிவு உள்ளது. மற்றொரு முக்கியமான நபர் புனித ஜெனிவீவ். அவர் சுமார் 420 பிறந்தார். இளம் வயதிலேயே கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். பின்னர் பாரிஸில் துறவர அர்ப்பணிப்புடன் வாழ்ந்தார். கிபி 451 அட்டிலாவின் தலைமையிலான கன்ஸ் பாரிஸ் நோக்கி வந்தபோது மக்கள் பயந்து நகரத்தை விட்டு வெளியேற தயாரானார்கள். அப்போது புனித ஜெனிவீவ் அவர்கள், "பயப்படாதீர்கள், ஜெபியுங்கள்" என மக்களை ஊக்குவித்ததாக நோன்பு மற்றும் ஜெபத்திற்கு அழைத்தார். பின்னர் பாரிஸ் மீது எதிர்பார்த்த தாக்குதல்கள் நடைபெறவில்லை என்று திருச்சபை மரபு கூறுகிறது. காலை 11:00 பாரிஸில் எலிசி மாளிகையில் குடியரசுத் தலைவரை மரியாதையின் நிமித்தமாக சந்திக்கிறார். மதியம் முற்பகல் 11:45 எலிசி மாளிகையில் அதிகாரிகள், குடிமை சமூகம் மற்றும் தூதரக அதிகாரிகளையும் சந்திக்கிறார். 1718 ஒரு பிரபுவின் மாளிகையாக கட்டப்பட்ட எலிசி அரண்மனை பின்னர் 15 மற்றும் நெப்போலியன் போன்ற வரலாற்று தலைவர்களின் கைகளில் இருந்தது. 1848 முதல் பிரெஞ்சு அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் அலுவலகமாகவும் இது திகழ்கிறது. பிரான்சின் ஆட்சி அதிகார மையம் மட்டுமல்லாமல் சர்வதேச தூதரக உறவுகளின் மிக முக்கியமான இடமாகவும் இது விளங்குகின்றது. நாட்டின் வரலாற்றையும் பொறுப்புணர்வையும் சுமந்து நிற்கும் ஒரு அடையாளமாக இது திகழ்கிறது. பின்னர் பிற்பகல் 3:00 யுனெஸ்கோ தலைமையகத்திற்கு பயணம் சென்று அங்குள்ளவர்களை சந்திக்கிறார். யுனெஸ்கோ தலைமையகத்தை பார்வையிட்ட பின்னர் மாலை 5:45 நோட்ரடம் பெருங்கோவிலில் ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள், துறவிகள் மற்றும் குருமானவர்களுடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுகிறார். நோட்ரடம் டி பாரிஸ் என்பது ஒரு பழமையான பேராலயம் மட்டுமல்ல, பிரான்சின் கிறிஸ்துவ வரலாறு, பாரிஸ் நகரத்தின் வரலாறு, கோத்திக் கட்டிடக்கலை, கலை, இலக்கியம், மக்கள் நினைவு, துன்பத்திலிருந்து மீண்டெழுதல் ஆகிய அனைத்தும் சந்திக்கும் ஒரு முக்கிய இடம். நோட்ரடம் என்ற பிரெஞ்சு சொல் எங்கள் அன்னை என்று பொருள். இங்கு அது அன்னை மரியாவை குறிக்கிறது. பாரிஸின் மைய பகுதியான சீன் ஆற்றின் அருகில் இது அமைந்துள்ளது. இந்த இடம் பாரிஸ் நகரத்தின் ஆரம்பகால வரலாற்றுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தது. நோட்ரடாம் பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய பின் இறுதியாக 9:00 சான்தேனியில் ஸ்டார் தி பிரான்ஸ் மைதானத்தில் இளைஞர்களுடன் இணைந்து இரவு விழிப்பு ஜபம் செய்து தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை நிறைவு செய்கிறார். பாரிஸுக்கு அருகில் உள்ள செயின்ட் டென்னிஸ் பகுதியில் அமைந்துள்ள ஸ்டேட் டி பிரான்ஸ் 1998 கால்பந்து உலகக்கோப்பையை நடத்துவதற்காக கட்டப்பட்ட பிரான்சின் தேசிய ஸ்டேடியமாகும். இதே மைதானத்தில் பிரெஞ்சு அணி பிரேசிலை வீழ்த்தி உலகக்கோப்பையை கைப்பற்றியது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். நவீன கட்டிடக்கலையின் அற்புதமாக விளங்கும் இந்த அரங்கம் உலகக்கோப்பைகள், உலக தடகள போட்டிகள் மற்றும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் போன்ற பல சர்வதேச நிகழ்வுகளுக்கு தாயகமாகவும் திகழ்கிறது. மனிதர்களின் கூட்டு மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் நவீன அடையாளமாக இது விளங்குகிறது. இது வெறும் விளையாட்டு மைதானம் அல்ல, பிரான்சின் விளையாட்டு வரலாறு, தேசிய நினைவு, இசை, இளைஞர்கள் மற்றும் பெரிய அளவிலான மக்கள் கூடுகைகளின் முக்கிய இடமாகவும் நாட்டின் கலை கலாச்சார மையமாகவும் திகழ்கிறது. திருத்தந்தை 14 லியோ அவர்கள் இளைஞருடன் இணைந்து இரவு விழிப்பு ஜபம் செய்து பிரான்ஸ் நாட்டிற்கான தனது முதல் நாள் திருத்தூது பயணத்தை நிறைவு செய்கிறார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸில் அமைந்துள்ள எலிசே மாளிகைக்கு சென்றார். அங்கு அந்நாட்டு அரசு அதிகாரிகள், குடிமை சமூக பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகளை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
4: Monsieur le Président, distinguées autorités, membres des corps diplomatiques, mesdames et messieurs, c'est pour moi une grande joie d'être parmi vous aujourd'hui. Je vous suis particulièrement reconnaissant, Monsieur le Président, de votre cordiale invitation à venir visiter la France et je vous remercie des paroles de bienvenue que vous venez de m'adresser. À travers vous, je salue aussi tous ceux et celles qui habitent ce pays au vaste patrimoine culturel et religieux. Ils forment ensemble un peuple au sein duquel la diversité des origines contribue à vivifier la vie démocratique et enrichit l'art de vivre ensemble. Je tiens également à vous assurer, Monsieur le Président, Mesdames et Messieurs, que la France est très souvent au cœur de la prière du Pape, qui n'oublie pas ses origines familiales normandes et béarnaises. Ma visite en France commence par la capitale de votre pays, Paris, souvent désignée comme la ville lumière. Depuis des siècles, la France brille comme un phare culturel, artistique et spirituel, non seulement en Europe, mais aussi dans le monde. Fort de ses écoles cathédrales, de ses universités, de ses académies, l'us essentiel des recherches de la vérité, la France a contribué à forger l'intelligence des populations, bien au-delà de ses frontières. L'illumination d'esprit d'exception français, qui était en même temps du grand catholique, souligne combien les sciences, les arts, la littérature, la philosophie peuvent concourir au bien de l'humanité dès lors qu'ils sont orientés vers la recherche du beau, du bien et du vrai.
3: மதிப்பிற்குரிய அதிகாரிகளே, தூதரக பிரதிநிதிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் நடுவில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பிரான்சிற்கு வருமாறு எனக்கு அன்புடன் அழைப்பு விடுத்த குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களின் வரவேற்பு வார்த்தைகளுக்கும் நன்றி. தங்கள் வழியாக அளவற்ற கலாச்சார மற்றும் சமூக பாரம்பரியத்தை கொண்ட இந்நாட்டின் அனைத்து மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரான்ஸ் திருத்தந்தையின் ஜபங்களில் அடிக்கடி இடம்பெறுகிறது என்பதை உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஏனெனில் நார்மண்டி மற்றும் பியன் பகுதிகளில் அமைந்துள்ள எனது குடும்பத்தின் வேர்களை நான் மறந்துவிடவில்லை. பிரான்சிற்கான எனது திருத்தூது பயணம் அந்நாட்டின் தலைநகரான பாரிஸில் தொடங்குகிறது. இது பெரும்பாலும் ஒளியின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பாவிற்கும் உலகிற்கும் கலாச்சாரம், கலை மற்றும் ஆன்மீகத்தின் ஒளிவிளக்காக பிரான்சு திகழ்ந்து வருகிறது. உண்மையை தேடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்விக் கழகங்கள் வழியாக பிரான்சு உலகின் பல்வேறு மக்களின் சிந்தனைகளை வடிவமைப்பதில் பெரும் பங்காற்றியுள்ளது. அறிவியல், கலைகள், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகியவை அழகு, நன்மை மற்றும் உண்மையை தேடுவதற்காக வழிநடத்தப்படும் போது அவை மனித குலத்தின் நலனுக்காக பெரிதும் உதவ முடியும் என்பதை கத்தோலிக்க நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கிய பல பிரெஞ்சு அறிஞர்கள் எடுத்துக்காட்டுகின்றனர். இந்த சிறப்பு திறமையும் பாரிஸில் அமைந்துள்ள நோட்ரார்தாம் பேராலயத்தின் புனரமைப்பிலும் வெளிப்பட்டது. இந்த பெரும் பணியில் ஈடுபட்ட கலைஞர்கள், கட்டிட தொழிலாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் திறமையான பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக பணியாற்றிய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். பேராலயத்தின் மீண்டும் திறக்கப்பட்ட நிகழ்வு ஒரு குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, அது புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையின் அடையாளமாகவும் விளங்கியது. முற்றிலும் அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட ஒன்று ஒத்துழைப்பு மற்றும் பொதுநலனுக்கான ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பு வழியாக மீண்டும் உயிர் பெற முடியும் என்பதை அது எடுத்துக்காட்டியது. பிரான்சு ஆழமான கிறிஸ்தவ வேர்களை கொண்ட நாடாகும். புனித ரெனேயுஸ் காலத்திலிருந்தும் குளோவிஸ் மன்னரின் திருமுழுக்கு நிகழ்விலிருந்தும் கிறிஸ்தவம் பிரான்சின் ஆன்மீக, கலாச்சார, அறிவுசார், கலை மற்றும் மறைப்பணி செயல்பாடுகளுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கி வந்துள்ளது. மனித உரிமைகள், மனித மாண்பு மற்றும் சமய சுதந்திரம் ஆகியவற்றை அங்கீகரிப்பதிலும் பிரான்சின் வரலாறு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளது. உங்கள் தேசிய லட்சியமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் நற்செய்தியில் அழியாத உத்வேகத்தின் ஊற்றை காணக்கூடிய விழுமியங்களாகும். பிரான்சின் வளமான சமூக கட்டமைப்பு பிறர் மீது அக்கறையும் ஒற்றுமை உணர்வையும் வளர்த்துள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தனது வரலாறு முழுவதும் ஏழைகள் மற்றும் நலிவுற்றோருக்கு சேவை செய்ய முயன்று வந்துள்ளது. புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களின் முன்மாதிரியும் துன்புறும் மக்களுக்கு துணை நிற்கும் எண்ணற்ற கத்தோலிக்க நிறுவனங்களும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமான, ஈடு செய்ய முடியாத மாண்பு உண்டு என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. எனவே நம் வாழ்வை நிபந்தனையின்றி வரவேற்க வேண்டும். நலிவுற்றோருக்கு அன்புடன் துணை நிற்க வேண்டும். வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மரியாதையுடனும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டு உடனிருக்க வேண்டும். தங்கள் குரலை வெளிப்படுத்த முடியாதவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்பதே ஏனைய அனைத்து மனித உரிமைகளுக்கும் இன்றியமையாத அடித்தளமாகும். அணு ஆயுதங்கள் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன என்ற தவறான நம்பிக்கை புதிய ஆயுத போட்டிக்கு வழிவகுக்கும் ஆபத்து உள்ளது. அமைதி என்பது வெறுமனையே அதிகார சமநிலை அல்ல, அது ஒவ்வொரு நாளும் உரையாடல் மற்றும் நீதியின் வழியாக கட்டி எழுப்பப்பட வேண்டியது. குறிப்பாக ஐரோப்பாவிலும் உலக அளவிலும் அமைதியையும் பலதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்துவதில் பிரான்சு முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும். உங்கள் சுதந்திரம் பொது நலனுக்காக அக்கறையின் வழியாக வளரட்டும். உங்கள் சகோதரத்துவம் முழு மனித குலத்தையும் அரவணைக்கட்டும். சமத்துவத்திற்கான உங்கள் முயற்சி எப்போதும் நீதி மற்றும் அன்பின் அடித்தளத்தில் அமையட்டும். மக்களிடையிலான வேறுபாடுகளை அழிப்பதற்கு பதிலாக அவை சமூகத்தின் நலனுக்காக இணக்கத்துடன் வளர வழிவகுக்கட்டும். கடவுள் பிரான்சுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வளமையையும் அருள்வாராக. உலகம் வாழ்வை பெறுவதற்காக பிரான்சின் முதன்மை பாதுகாவலரான கன்னி மரியாவின் தாய்மை பரிந்துரைக்கு இந்த நம்பிக்கைகளை ஒப்படைக்கிறேன். கடவுள் பிரான்சையும் பிரெஞ்சு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: செப்டம்பர் 25 வெள்ளி அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்களால் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸில் உள்ள ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோ தலைமையகத்திற்கு சென்றார். அப்போது திருத்தந்தை ஆற்றிய உரை. மதிப்பிற்குரிய தலைவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அமைதிக்கான பணியில் மொழிகளும் கலாச்சாரங்களும் ஒன்றிணையும் இந்த அனைத்துலக அவையில் இன்று உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரம் வழியாக நீதியையும் மனித உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரங்களையும் மேம்படுத்துவது அமைதியை உருவாக்குவதற்கான முக்கிய வழிகளாகும் என்பதை யுனெஸ்கோ நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே நீதியான உலகை கட்டி எழுப்புவதற்கான முயற்சி அனைத்துலக ஒத்துழைப்பின் மையமாக திகழ்கிறது. அமைதியின் சாட்சியாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்தமைக்காக யுனெஸ்கோவின் தலைமை இயக்குநருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். திருஅவையின் சார்பில் அனைத்து மக்களுடனும் நல்லெண்ணம் கொண்ட அனைவருடனும் உரையாடலை தொடர்ந்து மேற்கொள்ளும் ஒரு மெய்ப்பராக நான் இங்கு வந்துள்ளேன். 1952 முதல் திருப்பிடம் யுனெஸ்கோவில் பங்கேற்று வருகிறது. இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரின் பிரிக்க முடியாத மாண்பையும் மதித்து பாதுகாப்பதில்தான் மனிதகுலத்தின் எதிர்காலம் பெரிதும் சார்ந்துள்ளது என்ற நம்பிக்கையே இதற்கு அடிப்படையாகும். பொதுநலனை காப்பதிலும் உண்மையான மனித முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதிலும் யுனெஸ்கோவை ஒரு முக்கியமான கூட்டாளியாக நாங்கள் கருதுகிறோம். கலாச்சாரமானது மனிதகுலம் தன்னையும் தனது வரலாற்றையும் தனது எதிர்காலத்தையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரம் ஆகியவை அவற்றில் ஈடுபட்டுள்ள மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தாமல் உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியாது. நீண்டகால கல்வி மரபை கொண்ட திருஅவை பள்ளிகளையும் பல்கலைக்கழகங்களையும் நிறுவி மிகவும் ஏழ்மையான மற்றும் தொலைதூர பகுதிகளிலும் கல்வியை வழங்கி வந்துள்ளது. ஆனால் கல்வி என்பது அறிவையும் திறமைகளையும் வழங்குவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. மனிதராக இருப்பதன் பொருள் என்ன, வாழ்வின் பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் அது மக்களுக்கு உதவ வேண்டும். இதனால் ஒரு முக்கியமான கேள்வியை நாம் எதிர்கொள்கிறோம். மனிதராக இருப்பதன் பொருள் என்ன? முதலாவதாக, ஒவ்வொரு மனிதரும் கருத்தரிக்கப்பட்டு பிறக்கின்ற ஒருவர் எப்போது எங்கே யாரிடமிருந்து பிறக்க வேண்டும் என்பதை நம்மில் எவரும் தேர்ந்தெடுக்கவில்லை. எனவே தொடக்கத்திலிருந்தே நமது மனிதத்தன்மை ஓர் இறைவனின் கொடையும் பொறுப்பும் ஆகும். பிறப்பு நம்மை வாழ்வின் உறவால் இணைக்கிறது. அந்த உறவின் முதல் தளமாகவும் முதல் கல்விக்கூடமாகவும் குடும்பம் விளங்குகிறது. இரண்டாவதாக, நாம் அனைவரும் தேவைகளோடு பிறக்கிறோம். உணவு, பராமரிப்பு, அன்பு மற்றும் வாழ்வுக்கு அர்த்தமளிக்கும் வார்த்தைகள் நமக்கு தேவை. இந்த பொதுவான பலவீனத்தை நாம் மறந்துவிடும்போது மனித வாழ்வு ஒரு கொடையாக பார்க்கப்படுவதற்கு பதிலாக ஒரு பொருளாக கருதப்படும் ஆபத்து உள்ளது. திறமையோ சூழ்நிலையோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதரும் மீற முடியாத மாண்பை கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, மனிதராக இருப்பது சுதந்திரமாகவும் பொறுப்புடனும் இருப்பதாகும். நன்மையையும் உண்மையையும் நோக்கி வழிநடத்தப்படும் போது சுதந்திரம் தனது அழகை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அது வன்முறையாகவும் தனிச்சையான அதிகாரமாகவும் பிறரை ஆதிக்கம் செலுத்தும் விருப்பமாகவும் மாறும்போது அதன் அழகு சிதைக்கப்படுகிறது. மனித செயல்களின் மிகப்பெரிய துயரம் போராகும். ஏனெனில் அப்போது அறிவியலும் தொழில்நுட்பமும் அழிவுக்கும் கொலைக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. யுனெஸ்கோவிலும் அனைத்துலக சமூகத்திலும் இந்த நம்பிக்கையை வலுப்படுத்த திருப்பிடம் விரும்புகிறது. கல்வி ஒருவருக்கு ஒருவர் உள்ள அவநம்பிக்கையை போக்க உதவும். அறிவியல் ஒவ்வொரு மனிதருக்கும் சேவை செய்து எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் விதைகளை விதைக்க முடியும். சமய மரபுகளுக்கும் ஈடு செய்ய முடியாத முக்கிய பங்கு உள்ளது. அவை வாழ்வின் தோற்றம் மற்றும் நோக்கம் குறித்த கேள்விகளை எழுப்புகின்றன. வாழ்வின் ஆழமான பொருளை தேட மக்களுக்கு உதவுகின்றன. அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்பதை மக்கள் உணரும்போது கலாச்சார வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழிவகுக்க வேண்டியதில்லை. மாறாக அவை இருதரப்பு வளமைக்கும் அமைதிக்கும் ஊற்றாக மாற இயலும். நாம் அனைவரும் ஒரே மனித குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வை இன்றைய இந்த சந்திப்பு வலுப்படுத்தட்டும். கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தின் வழியாக யுனெஸ்கோ தொடர்ந்து அமைதியை வளர்க்கட்டும். மேலும் நமது செயல்களை உன்னிப்பாக கவனிக்கும் இளைஞர்கள் நீதி, உண்மை, சகோதரத்துவம் மற்றும் நம்பிக்கைக்கான நமது புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பை நம்மில் காணட்டும். உங்கள் அனைவர் மீதும், நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் மீதும் எல்லாமுள்ள இரக்கமுள்ள படைப்பு கடவுளின் நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டுமென்று இறைவனை வேண்டுகிறேன்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை இன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காலை 9:00 பாரிஸில் உள்ள மேசன் பகீதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கிறார். காலை 10:15 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் கூட்டு ஒருங்கிய பேரவையின் உறுப்பினர்கள், மறைக்கல்வி பெறுவோர் மற்றும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களை சந்திக்கிறார். பிற்பகல் 3:00 கான்கோர்ட் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். மாலை 5:45 பாரிஸ் ஓர்லி விமான நிலையத்திலிருந்து லூர்து நகருக்கு புறப்பட்டு செல்கிறார். மாலை 7:05 டாப்ஸ் லூர்து பிரெனே சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்கிறார். இறுதியாக 7:40 லூர்து அன்னை திருத்தலத்தில் உள்ள அன்னை காட்சியளித்த கெபியில் ஜெபித்து தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை நிறைவு செய்கிறார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸின் மையப்பகுதியில் செயின் நகரில் அமைந்துள்ள இல்டேலா சிட்டே என்ற தீவில் உள்ள பாரிஸ் நோட்ராடாம் பேராலயத்தில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் குருத்துவ மாணவர்களுடன் மாலை இறைவேண்டலில் ஈடுபட்டார். அப்போது இடம்பெற்ற திருத்தந்தையின் அருளுரை. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, பல நூற்றாண்டுகளாக பாரிஸ் நகர மக்களை விண்ணகத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்த அழைத்து வரும் இந்த புனித இடத்தில் இன்று நாம் மாலை இறைவேண்டலுக்காக கூடியிருக்கிறோம். 7 முன்பு நோட்ராடாம் பேராலயம் பயங்கரமான தீயில் சிக்கிய போது உலகமே துயரத்துடன் அதை கண்டது. அந்த துயர நிகழ்வு மனிதர்களின் இயலாமையை நமக்கு நினைவூட்டியது. அதே வேளையில் இந்த பேராலயம் வெறும் நினைவு சின்னம் அல்ல என்பதையும் வெளிப்படுத்தியது. இதனை மீண்டும் கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட முயற்சி நோட்ராடாம் பேராலயம் ஒரு மக்களின் மற்றும் ஒரு நாகரிகத்தின் உயிரோட்டமான இதயமாக திகழ்கிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இங்கு கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கின்றன. விண்ணகமும் மண்ணகமும் ஒன்றிணைகின்றன. பிரான்ஸ் திரு அவையின் அடையாளமாக விளங்கும் இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. இதன் வாயிலை கடந்து உள்ளே வரும்போது அமைதியற்ற மனித உள்ளங்களோடு பேசும் அழகை நாம் எதிர்கொள்கிறோம். அது நம்மை அமைதிக்கு அழைக்கிறது. தொடக்க நற்செய்தி அறிவிப்பையும் கிறிஸ்தவ தொடக்க பயிற்சியையும் அனைவருக்கும் திறந்த வகையில் முன்னெடுத்து வரும் பேராயர் லோரான் உல்ரிச் அவர்களுக்கும் அவரது உடன் பணியாளர்களுக்கும் பாரிஸ் மறைமாவட்ட சமூகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள திருமுழுக்கு தொட்டி வரவேற்பின் அடையாளமாகவும் அனைவருக்குமான அழைப்பாகவும் விளங்குகிறது. நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுகட்டுமானம் திரு அவை சார்ந்த எல்லைகளை கடந்து வரவேற்புக்கும் பங்கேற்புக்கும் புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளது. பிரான்சின் அன்பார்ந்த ஆயர்களே, அருள்பணியாளர்களே, திருத்தொண்டர்களே, அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்களே, பெண்களே, குருத்துவ மாணவர்களே, இங்கு நிகழ்ந்தவற்றால் நீங்கள் உத்வேகம் பெறுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது முதல் திருத்தூது அறிவுரையான எவாஞ்சலின் கார்டியம் நூலில் வலியுறுத்தியது போல் நற்செய்தி பணிக்கான மாற்றத்தை உங்கள் முன்னுரிமையாக கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் தம் மகனை அனுப்பினார். கிறிஸ்து நமது உண்மையான சிக்கல்கள் நிறைந்த உலகிற்குள் வந்தார். எனவே கிறிஸ்தவர்கள் உலகின் சிரமங்களிலிருந்து விலகி ஓடக்கூடாது. சிலுவை நமது உலகில் நிலவும் இருளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அதைவிட ஆழமாக மரணத்தை வெல்லும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறது. பாரிஸ் நகரிலிருந்து பிரான்சின் ஒவ்வொரு பகுதியிலும் தொலைதூர மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் திரு அவை உயிரோட்டமுள்ள பல்வகைமையுடைய மக்களுக்கு நெருக்கமான திரு அவையாக விளங்கட்டும். பொருளாதார வளங்களின் பற்றாக்குறை நற்செய்தி பணிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இறைவனின் அருளும் எளிமையான வாழ்வும் பொதுநிலையினரின் நற்செய்தி பணிக்காக அர்ப்பணிப்பும் அன்றாட வாழ்வின் சந்திப்புகளில் நற்செய்தியை எடுத்து செல்ல உதவும். இன்று அதிக இறைச்சலும் அதிவேக தொடர்புகளும் நிறைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். இத்தகைய சூழலில் பாடல், இறைவார்த்தை மற்றும் திருவழிபாட்டு இறைவேண்டலின் அழகு பலருக்கு நம்பிக்கையின் ஒளியாகவும் அமைதியின் சோலையாகவும் அமைய முடியும். இறைவேண்டல் வரலாற்று நிகழ்வுகளை இறைவனின் ஒளியில் காணவும் அநீதியை உணரவும் நீதி மற்றும் அமைதியின் விதைகளை விதைக்கவும் நமக்கு உதவுகிறது. எனவே நாம் விரக்தியால் அல்ல, நம்பிக்கையால் வழிநடத்தப்படுவோம். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, தனிப்பட்ட இறைவேண்டலின் வழியாக ஆண்டவருடன் கொண்டுள்ள நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். அவருடன் நீங்கள் கொண்டிருக்கும் இந்த ஆழமான உறவிலிருந்தே உங்கள் திருப்பணி பிறக்கிறது. அனைவரையும் வரவேற்கும் திரு அவையின் அடையாளமாக இந்த திறந்த பேராலயம் தொடர்ந்து விளங்கட்டும். எவரும் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாகவோ ஒதுக்கப்பட்டவர்களாகவோ உணராத வகையில் அது அனைவருக்கும் இல்லமாக அமையட்டும். நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுபிறப்பு புனிதத்தையும் அன்றாட நற்செய்தி பணியையும் நோக்கிய புதிய பயணத்திற்கு உங்களையும் அழைக்கட்டும். பாரிஸ் அன்னையும் திரு அவையின் தாயுமான மரியா பிரான்சிஸ் மெய்ப்பர்களை தாங்கி திரு அவையின் நற்செய்தி பணிக்கு வழிகாட்டி எப்போதும் நம்முடன் நடந்து வருவாராக. ஆமேன்.
2: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள ஸ்டேட் டி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றார். அப்போது நம்பிக்கையை துணிவுடன் அறிவிப்பதோடு பிற சமயத்தினரையும் இறைவனை நம்பாதவர்களையும் மதித்து சகோதரத்துவத்துடன் வாழுமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நம்பிக்கையை பகிராதவர்களிடம் கிறிஸ்துவை வலிமையுடனும் அதே வேளையில் மரியாதையுடனும் அறிவிப்பது குறித்து கேட்கப்பட்ட போது, என்னை பொறுத்தவரை வாழ்வது கிறிஸ்துவே என்ற புனித பவுலின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவை அறிவிப்பது மோதலுக்கு வழிவகுப்பதல்ல, மாறாக மன்னிப்பு, உரையாடல், அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்கு அழைப்பு விடுப்பதாகும் என்று கூறினார். நம்பிக்கையை பகிராதவர்களுடனும் பிற மதங்களை சார்ந்தவர்களுடனும் உரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டு ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் வகையில் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க விரும்புவோர் கிறிஸ்துவை அறிவிக்க விரும்பும் மக்களை அன்பு செய்வது அவசியம் என்றும், பிற மதங்களில் காணப்படும் உண்மையானதும் புனிதமானதுமானவற்றை திரு அவை நிராகரிப்பதில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் தங்கள் வாழ்க்கையை இறைவனுக்கும் பிறருக்கும் சேவையாக அர்ப்பணிக்க விரும்பும் இளைஞர்கள் தங்களுக்கான அழைத்தலை எவ்வாறு கண்டறிவது என்று கேட்டபோது, இறைவனுடன் கொண்டுள்ள நட்பில்தான் அழைத்தலை தெளிவாக கண்டறியும் பயணம் தொடங்குகிறது என்று கூறிய திருத்தந்தை, இறைவார்த்தை நம் பாதைக்கு விளக்காக உள்ளது என்றும், ஜபம், சேவை, நற்கருணை ஆராதனை, அமைதி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு ஆகியவை ஆன்மீக உருவாக்கத்திற்கு அவசியம் என்றும் எடுத்துக்காட்டி புனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரியை பெறுமாறும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இறுதியாக, இறைவன் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கிறார் என்றும், கவலை மற்றும் நிச்சயமின்மை எதிர்கொள்ள நன்றி இயேசுவே, உமது அன்பிற்காக நன்றி என்று கூறும் துணிவு வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, குருத்துவம் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கப்படுவதாக உணரும் இளைஞர்களிடம் அஞ்சாதீர்கள், துணிவுடன் இருங்கள், இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள் என்று அழைப்பு விடுத்து கலந்துரையாடலை நிறைவு செய்தார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்டேட் தி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் இடம்பெற்ற திருவிழிப்பு இறைவேண்டலில் பங்கேற்றார். அப்போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய அருளுரை, அன்பு இளைஞர்களே, இரவிலும் கூட ஒளி இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு நாம் ஒன்றாக இணைந்து செவிமடுத்துள்ளோம். நம்முடைய ஜபங்களை மட்டுமல்லாமல் திரு அவையின் முழு வரலாறையுமே ஒளிரூட்டும் ஒரு தீபந்தம் போல அவருடைய வார்த்தைகளை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறோம். எதிர்காலத்திற்காக எப்போதும் பிரகாசமான சாத்தியக்கூறுகளை திறந்துவிடும் தூய ஆவியாரின் உத்வேகத்தை திருத்தூதர் பெற்றுள்ளார். கடவுளே வரலாற்றின் ஆண்டவர் ஆவார். என்ன நேர்ந்தாலும் அவர் அதன் போக்கை மீட்பை நோக்கி வழிநடத்துகிறார். கிறிஸ்துவில் ஒவ்வொரு தீமையும் முடிவுக்கு வருகிறது. ஏனெனில் அந்த முடிவு ஒரு புதிய மற்றும் என்றைக்குமான வாழ்வின் தொடக்கமாக மாறுகிறது. நம் காலத்திற்கு ஒளி வீசவும் ஆவியாரில் நிகழ்காலத்தை மாற்றியமைக்கவும் திமோத்தேயுவைப் போலவே நாமும் கடவுளுடைய மனிதர்கள் என்பதை முதலாவதாக நினைவு கூர்வோம். கடவுளுடைய என்று குறிப்பிடும்போது அது தனக்குரியது என்ற உணர்வை அல்ல, மாறாக ஒரு உறவை குறிக்கிறது. கடவுளுடன் வாழ்பவர் எவரும் வாழ்க்கையை இருளாக்கி அதை வெறுமையாக்கும் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னமானது நமது திட்டங்களுக்கு ஞானத்தையும் நமது இதயத்தின் விருப்பங்களுக்கு அழகையும் கொண்டு வருகிறது. குழப்பத்திலிருந்து உண்மைக்கும் மற்றும் பன்றின்மையிலிருந்து நீதிக்கும் நகரும் ஒரு கதையின் கதாநாயகர்களாக நம்மை மாற்றும் நிலையான புதுப்பித்தலுக்கும் மனமாற்றத்திற்கும் கடவுள் நம்மை அழைக்கிறார். திருத்தூதர் பவுல் இதனை நமது சுதந்திரத்தை நேரடியாக இருக்கும் மூன்று வினைச்சொற்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். தவித்து விலகுவது, முயல்வது மற்றும் போராடுவது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவிற்கு இவ்வாறு எழுதுகிறார். இவை அனைத்திலுமிருந்து விலகியிருங்கள். செருக்கு, வீண் பெருமை, வன்முறை மற்றும் பேராசை, இந்த உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கின்றன. அவற்றின் சுயநலம் பயமுறுத்தும் தனிமையை மறைக்கிறது. கடவுளுக்கு நெருக்கத்தையும் மனித சகோதரத்துவத்தையும் நாம் சுவைக்க எதையுமே திருப்பி கொடுக்காமல் உறவுகளை நுகரும் விருப்பங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். இத்தகைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பெறும்படியும் ஆனால் யாருமாக மாறாமல் இருக்கும்படியும் நம்மை தூண்டுகிறது. எண்ணற்ற விருப்பங்களை பெறவும் ஆனால் முற்றிலும் தனிமையிலேயே இருக்கவும் வைக்கிறது. நாம் அந்த பாதையை பின்பற்றுவதில்லை என்று தீர்மானிக்கும் போது நீதி, இறைபக்தி, நம்பிக்கை, அன்பு, நிலைத்திருத்தல் மற்றும் சாந்த குணம் ஆகியவற்றை நோக்கி உழைக்க தொடங்குகிறோம். கடவுளுடன் வாழ்பவர்கள் நற்பண்பை தேடுகிறார்கள். அது நம்மை நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் மாற்றும் உள்வலிமையாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையை இயக்கும் இயக்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் உள்ளது. அதுவே தூயகத்தின் பாதை. அதுவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் முன்பாகவும் திறந்து வைத்துள்ள பாதை. நாம் முன்னேறி செல்லும் போது தீமையை தவிர்ப்பது மட்டும் போதாது என்பது தெளிவாகிறது. நாம் தீவிரமாக நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்மையை தேர்ந்தெடுப்பது என்பது சுதந்திரத்தின் சரியான செயலாகும். இதன் மூலம் சுதந்திரம் முதிர்ச்சியடைகிறது. பின்வரும் வழிகாட்டும் கொள்கையை நினைவில் கொள்ளுங்கள். நன்மை வாழ்க்கையை கொடுக்கிறது. அது வாழ்க்கையை ஒருபோதும் பறித்து கொள்வதில்லை. நன்மை மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறது. அது தனக்கென எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. நன்மை என்பது ஒரு கருத்தியல் சிந்தனைகள் மட்டுமல்ல, மாறாக அன்பின் பிரகாசமான முகமாகும். கடவுளே அந்த முகமாவார். தீமையிலிருந்து விலகுவதற்கும் நன்மைக்காக உழைப்பதற்கும் போராட்டம் தேவைப்படுகிறது. திருத்தூதர் பவுல் பெரும்பாலும் கடவுளுடைய வார்த்தையாகிய ஆவியின் வாளை ஏந்தியவராக சித்தரிக்கப்படுகிறார். துணிவுடன் போராடிய புனித ஜோன் ஆஃப் ஆர்க்கின் பூமியான பிரான்சில் இது சக்தி வாய்ந்த முறையில் எதிரொலிக்கிறது. ஆயினும் நாம் போராட வேண்டிய போர் நம்பிக்கையின் போராகும். நம்மை சகோதர சகோதரிகளாக மாற்றும் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வதே அது. நமது போர் ஒருபோதும் மற்றவர்களுக்கு எதிரானது அல்ல. அது வன்முறை, அவமதிப்பு மற்றும் ஒடுக்குமுறை ஆயுதங்களை நிராகரிக்கிறது. நமது ஒரே ஆயுதம் தன்னைத்தானே வழங்கும் அன்பு மட்டுமே. மக்களை பிரிக்கவும் வெற்று வாக்குறுதிகளை வழங்குவதன் மூலம் நமது மகிழ்ச்சியை பறிக்கவும் முயலும் சக்திகள் உள்ளன. அத்தகைய இருளால் சூழப்படும் போது தூய ஆவியார் நம்மை ஒளிர செய்து அரவணைக்கிறார். இன்றிரவு ஆண்டவரை பின்பற்ற நமக்கு வல்லமை அளிக்கும் நற்பண்புகளை தேர்ந்தெடுப்போம். இந்த ஒளியில் நம் முன்னால் உள்ள இரண்டு அருள் இயக்கங்களை கவனிப்போம். அவை அங்கியும் சிலுவையும் ஆகும். ஒன்று கிறிஸ்துவிடமிருந்து எடுக்கப்பட்டது, மற்றொன்று அவருக்கு வழங்கப்பட்டது. இரண்டும் அவரது துன்புறுத்தலின் அடையாளங்களாகும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வெள்ளை அங்கியில் அவர் நம்மை உடுத்தும் பொருட்டு இயேசு தனது அங்கியிலிருந்து களையப்பட்டார். இந்த வழியில் மரணத்தின் கருவியான சிலுவை நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகிறது. அங்கியும் சிலுவையும் இணைந்து உலகத்திற்காக ஊற்றப்பட்ட கடவுளின் வாழ்க்கையிலிருந்து பிறந்த திரு அவையை குறிக்கின்றன. அன்பான இளைஞர்களே, புனிதத்தில் வளரவும் சமூகத்தை மாற்றவும் நற்செய்திக்கும் நமது மீட்பரான கிறிஸ்துவுக்கும் ஒளிமிக்க சான்றுகளாக இருங்கள். அவருக்கே மாண்பும் என்றென்றைக்கும் உள்ள அதிகாரமும் உரித்தாகட்டும். ஆமேன்.
1: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள பகிதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அங்குள்ளவர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
4: Je suis heureux de commencer avec vous cette 12e journée à Paris, dans une maison qui témoigne à toute la ville qu'il est possible de se rencontrer et de vivre ensemble dans la dignité et la paix. Je remercie l'archidiocèse de Paris, les sœurs scalabriniennes, ainsi que tous les animateurs et bénévoles qui font vivre ces lieux et sont au service de ceux qui y retrouvent accueil, écoute, formation et amitié. J'adresse un merci particulier à ceux qui ont partagé le témoignage. Le nom de votre centre d'accompagnement et d'intégration sociale qui fait référence à Sainte Bakita nous incite à reconnaître le rôle fondamental des femmes dans la construction d'une civilisation de l'amour comme l'alternative à la culture qui désagrège les communautés et rend les villes malades de solitude. L'histoire de l'Église et de l'humanité, à y regarder de plus près, n'est pas écrite par ceux qui donnent l'impression d'y vaincre en s'imposant et en occupant l'espace, mais par ceux qui font de la place, instaurent des

0: ஒருவரையொருவர் சந்தித்து மாண்புடனும் அமைதியுடனும் இணைந்து வாழ முடியும் என்பதற்கு சான்றாக விளங்கும் இந்த இல்லத்தில் உங்களுடன் தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வரவேற்பு, செவிமடுத்தல், பயிற்சி மற்றும் நட்பை வழங்கி சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை முன்னெடுத்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித பகிதா அவர்களின் பெயரால் அழைக்கப்படும் இந்த மையம் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்புவதில் பெண்கள் ஆற்றும் முக்கிய பங்கை நமக்கு நினைவூட்டுகிறது. சமூகங்களை பிளவுபடுத்தி நகரங்களை தனிமையால் பாதிக்க செய்யும் கலாச்சாரத்திற்கு மாற்றாக அமைதியை உருவாக்கி நம்பிக்கையை வளர்த்து வாழ்வை ஊக்குவிக்கும் மனிதர்களே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறனர். புனித பகிதா சமூகத்தில் கண்ணுக்கு தெரியாதவர்களை காணவும் இன்றைய பொருளாதாரமும் கலாச்சாரமும் அடிமைப்படுத்தியுள்ளவர்களை விடுவிக்கவும் ஒவ்வொரு மனிதரின் அளவற்ற மாண்பை மதிக்கவும் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஏழைகள் வெறும் சமூக பிரிவைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் உடலாகிய சதையே. பசியும் தாகமும் நோயும் சிறைவாசமும் அனுபவிக்கும் மக்களில் கிறிஸ்துவை நாம் சந்தித்து அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு சந்திப்பிலும் பரிசுகளின் பரிமாற்றம் நிகழ்கிறது. எதையும் வழங்க முடியாத அளவுக்கு ஏழையானவர் எவரும் இல்லை. எதையும் பெற்றுக்கொள்ள தேவையில்லாத அளவுக்கு செல்வந்தரும் எவரும் இல்லை. ஒவ்வொருவரின் வரம்புகளும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் வாயிலாக மாறும்போது வாழ்வு நிறைவடைகிறது. திருத்தூதர் பவுல் கூறுவது போல், உடலின் வலுவற்ற உறுப்புகளும் இன்றியமையாதவை, எனவே ஒருவரையொருவர் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டு சகோதரத்துவ வரவேற்பு, பயிற்சி மற்றும் உரையாடல் வழியாக உலகை மேலும் மனிதநேயமிக்கதாக மாற்றுவோம். இந்த பணியில் ஈடுபடும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. புனித பகிதாவும் பிரான்சில் அன்பின் பணிக்கு சாட்சிகளாக விளங்கிய புனிதர்களும் உங்களுக்கு பரிந்துரைக்கட்டும்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் பிரான்ஸ் நாட்டிற்கான திருத்தூது பயணத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள்.
2: செப்டம்பர் 26 சனிக்கிழமை இன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காலை மணி 9 பாரிஸில் உள்ள மேசன் பகீதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அவர்களை சந்திக்கிறார். காலை மணி 10:15 பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் கூட்டு ஒருங்கிய பேரவையின் உறுப்பினர்கள், மறைக்கல்வி பெறுவோர் மற்றும் புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்களை சந்திக்கிறார். பிற்பகல் 3 கான்கோர்ட் சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். மாலை 5:45 பாரிஸ் ஓர்லி விமான நிலையத்திலிருந்து லூர்து நகருக்கு புறப்பட்டு செல்கிறார். மாலை 7:05 டாப்ஸ் லூர்து பிரெனே சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து சேர்கிறார். இறுதியாக இரவு 7:40 லூர்து அன்னை திருத்தலத்தில் உள்ள அன்னை காட்சியளித்த கெபியில் ஜெபித்து தனது இன்றைய நாளுக்கான பயணத்தை நிறைவு செய்கிறார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு நிகழ்வாக பாரிஸின் மையப்பகுதியில் செயின் நகரில் அமைந்துள்ள இல்டேலா சிட்டே என்ற தீவில் உள்ள பாரிஸ் நோட்ராடாம் பேராலயத்தில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் குருத்துவ மாணவர்களுடன் மாலை இறைவேண்டலில் ஈடுபட்டார். அப்போது இடம்பெற்ற திருத்தந்தையின் அருளுரை. அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, பல நூற்றாண்டுகளாக பாரிஸ் நகர மக்களை விண்ணகத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்த அழைத்து வரும் இந்த புனித இடத்தில் இன்று நாம் மாலை இறைவேண்டலுக்காக கூடியிருக்கிறோம். 7 முன்பு நோட்ராடாம் பேராலயம் பயங்கரமான தீயில் சிக்கிய போது உலகமே துயரத்துடன் அதை கண்டது. அந்த துயர நிகழ்வு மனிதர்களின் இயலாமையை நமக்கு நினைவூட்டியது. அதே வேளையில் இந்த பேராலயம் வெறும் நினைவு சின்னம் அல்ல என்பதையும் வெளிப்படுத்தியது. இதனை மீண்டும் கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட முயற்சி நோட்ராடாம் பேராலயம் ஒரு மக்களின் மற்றும் ஒரு நாகரிகத்தின் உயிரோட்டமான இதயமாக திகழ்கிறது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. இங்கு கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கின்றன. விண்ணகமும் மண்ணகமும் ஒன்றிணைகின்றன. பிரான்ஸ் திரு அவையின் அடையாளமாக விளங்கும் இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. இதன் வாயிலை கடந்து உள்ளே வரும்போது அமைதியற்ற மனித உள்ளங்களோடு பேசும் அழகை நாம் எதிர்கொள்கிறோம். அது நம்மை அமைதிக்கு அழைக்கிறது. தொடக்க நற்செய்தி அறிவிப்பையும் கிறிஸ்தவ தொடக்க பயிற்சியையும் அனைவருக்கும் திறந்த வகையில் முன்னெடுத்து வரும் பேராயர் லோரான் உல்ரிச் அவர்களுக்கும் அவரது உடன் பணியாளர்களுக்கும் பாரிஸ் மறைமாவட்ட சமூகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள திருமுழுக்கு தொட்டி வரவேற்பின் அடையாளமாகவும் அனைவருக்குமான அழைப்பாகவும் விளங்குகிறது. நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுகட்டுமானம் திரு அவை சார்ந்த எல்லைகளை கடந்து வரவேற்புக்கும் பங்கேற்புக்கும் புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளது. பிரான்சின் அன்பார்ந்த ஆயர்களே, அருள் பணியாளர்களே, திருத்தொண்டர்களே, அர்ப்பணிக்கப்பட்ட ஆண்களே, பெண்களே, குருத்துவ மாணவர்களே, இங்கு நிகழ்ந்தவற்றால் நீங்கள் உத்வேகம் பெறுங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது முதல் திருத்தூது அறிவுரையான எவாஞ்சலின் கார்டியம் நூலில் வலியுறுத்தியது போல் நற்செய்தி பணிக்கான மாற்றத்தை உங்கள் முன்னுரிமையாக கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் தம் மகனை அனுப்பினார். கிறிஸ்து நமது உண்மையான சிக்கல்கள் நிறைந்த உலகிற்குள் வந்தார். எனவே கிறிஸ்தவர்கள் உலகின் சிரமங்களிலிருந்து விலகி ஓடக்கூடாது. சிலுவை நமது உலகில் நிலவும் இருளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அதைவிட ஆழமாக மரணத்தை வெல்லும் கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகிறது. பாரிஸ் நகரிலிருந்து பிரான்சின் ஒவ்வொரு பகுதியிலும் தொலைதூர மற்றும் கிராமப்புற பகுதிகளிலும் திரு அவை உயிரோட்டமுள்ள பல்வகைமையுடைய மக்களுக்கு நெருக்கமான திரு அவையாக விளங்கட்டும். பொருளாதார வளங்களின் பற்றாக்குறை நற்செய்தி பணிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இறைவனின் அருளும் எளிமையான வாழ்வும் பொதுநிலையினரின் நற்செய்தி பணிக்காக அர்ப்பணிப்பும் அன்றாட வாழ்வின் சந்திப்புகளில் நற்செய்தியை எடுத்து செல்ல உதவும். இன்று அதிக இறைச்சலும் அதிவேக தொடர்புகளும் நிறைந்த உலகில் நாம் வாழ்கிறோம். இத்தகைய சூழலில் பாடல், இறைவார்த்தை மற்றும் திருவழிபாட்டு இறைவேண்டலின் அழகு பலருக்கு நம்பிக்கையின் ஒளியாகவும் அமைதியின் சோலையாகவும் அமைய முடியும். இறைவேண்டல் வரலாற்று நிகழ்வுகளை இறைவனின் ஒளியில் காணவும் அநீதியை உணரவும் நீதி மற்றும் அமைதியின் விதைகளை விதைக்கவும் நமக்கு உதவுகிறது. எனவே நாம் விரக்தியால் அல்ல, நம்பிக்கையால் வழிநடத்தப்படுவோம். அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, தனிப்பட்ட இறைவேண்டலின் வழியாக ஆண்டவருடன் கொண்டுள்ள நட்பை வளர்த்து கொள்ளுங்கள். அவருடன் நீங்கள் கொண்டிருக்கும் இந்த ஆழமான உறவிலிருந்தே உங்கள் திருப்பணி பிறக்கிறது. அனைவரையும் வரவேற்கும் திரு அவையின் அடையாளமாக இந்த திறந்த பேராலயம் தொடர்ந்து விளங்கட்டும். எவரும் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களாகவோ ஒதுக்கப்பட்டவர்களாகவோ உணராத வகையில் அது அனைவருக்கும் இல்லமாக அமையட்டும். நோட்டார்டாம் பேராலயத்தின் மறுபிறப்பு புனிதத்தையும் அன்றாட நற்செய்தி பணியையும் நோக்கிய புதிய பயணத்திற்கு உங்களையும் அழைக்கட்டும். பாரிஸ் அன்னையும் திரு அவையின் தாயுமான மரியா பிரான்சிஸ் மெய்ப்பர்களை தாங்கி திரு அவையின் நற்செய்தி பணிக்கு வழிகாட்டி எப்போதும் நம்முடன் நடந்து வருவாராக. ஆமேன்.
2: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள ஸ்டேட் டி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றார். அப்போது நம்பிக்கையை துணிவுடன் அறிவிப்பதோடு பிற சமயத்தினரையும் இறைவனை நம்பாதவர்களையும் மதித்து சகோதரத்துவத்துடன் வாழுமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நம்பிக்கையை பகிராதவர்களிடம் கிறிஸ்துவை வலிமையுடனும் அதே வேளையில் மரியாதையுடனும் அறிவிப்பது குறித்து கேட்கப்பட்ட போது, என்னை பொறுத்தவரை வாழ்வது கிறிஸ்துவே என்ற புனித பவுலின் வார்த்தைகளை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவை அறிவிப்பது மோதலுக்கு வழிவகுப்பதல்ல, மாறாக மன்னிப்பு, உரையாடல், அமைதி மற்றும் சகோதரத்துவத்திற்கு அழைப்பு விடுப்பதாகும் என்று கூறினார். நம்பிக்கையை பகிராதவர்களுடனும் பிற மதங்களை சார்ந்தவர்களுடனும் உரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டு ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கும் வகையில் சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க விரும்புவோர் கிறிஸ்துவை அறிவிக்க விரும்பும் மக்களை அன்பு செய்வது அவசியம் என்றும், பிற மதங்களில் காணப்படும் உண்மையானதும் புனிதமானதுமானவற்றை திரு அவை நிராகரிப்பதில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் தங்கள் வாழ்க்கையை இறைவனுக்கும் பிறருக்கும் சேவையாக அர்ப்பணிக்க விரும்பும் இளைஞர்கள் தங்களுக்கான அழைத்தலை எவ்வாறு கண்டறிவது என்று கேட்டபோது, இறைவனுடன் கொண்டுள்ள நட்பில்தான் அழைத்தலை தெளிவாக கண்டறியும் பயணம் தொடங்குகிறது என்று கூறிய திருத்தந்தை, இறைவார்த்தை நம் பாதைக்கு விளக்காக உள்ளது என்றும், ஜபம், சேவை, நற்கருணை ஆராதனை, அமைதி மற்றும் நற்செய்தி அறிவிப்பு ஆகியவை ஆன்மீக உருவாக்கத்திற்கு அவசியம் என்றும் எடுத்துக்காட்டி புனிதர்களின் வாழ்க்கையிலிருந்து முன்மாதிரியை பெறுமாறும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இறுதியாக, இறைவன் ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைக்கிறார் என்றும், கவலை மற்றும் நிச்சயமின்மை எதிர்கொள்ள நன்றி இயேசுவே, உமது அன்பிற்காக நன்றி என்று கூறும் துணிவு வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, குருத்துவம் அல்லது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கப்படுவதாக உணரும் இளைஞர்களிடம், அஞ்சாதீர்கள், துணிவுடன் இருங்கள், இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள் என்று அழைப்பு விடுத்து கலந்துரையாடலை நிறைவு செய்தார்.
3: செப்டம்பர் 25 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்டேட் தி பிரான்ஸ் அரங்கில் இளைஞர்களுடன் இடம்பெற்ற திருவிழிப்பு இறைவேண்டலில் பங்கேற்றார். அப்போது திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய அருளுரை, அன்பு இளைஞர்களே, இரவிலும் கூட ஒளி இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு நாம் ஒன்றாக இணைந்து செவிமடுத்துள்ளோம். நம்முடைய ஜபங்களை மட்டுமல்லாமல் திரு அவையின் முழு வரலாறையுமே ஒளிரூட்டும் ஒரு தீபந்தம் போல அவருடைய வார்த்தைகளை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறோம். எதிர்காலத்திற்கு

0: குறிப்பிடும்போது அது தனக்குரியது என்ற உணர்வை அல்ல, மாறாக ஒரு உறவை குறிக்கிறது. கடவுளுடன் வாழ்பவர் எவரும் வாழ்க்கையை இருளாக்கி அதை வெறுமையாக்கும் எல்லாவற்றிலுமிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னமானது நமது திட்டங்களுக்கு ஞானத்தையும் நமது இதயத்தின் விருப்பங்களுக்கு அழகையும் கொண்டு வருகிறது. குழப்பத்திலிருந்து உண்மைக்கும் மற்றும் பன்றின்மையிலிருந்து நீதிக்கும் நகரும் ஒரு கதையின் கதாநாயகர்களாக நம்மை மாற்றும் நிலையான புதுப்பித்தலுக்கும் மனமாற்றத்திற்கும் கடவுள் நம்மை அழைக்கிறார். திருத்தூதர் பவுல் இதனை நமது சுதந்திரத்தை நேரடியாக ஈர்க்கும் மூன்று வினைச்சொற்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார். தவித்து விலகுவது, முயல்வது மற்றும் போராடுவது. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவிற்கு இவ்வாறு எழுதுகிறார், இவை அனைத்திலுமிருந்து விலகியிருங்கள். செருக்கு, வீண் பெருமை, வன்முறை மற்றும் பேராசை, இந்த உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கின்றன. அவற்றின் சுயநலம் பயமுறுத்தும் தனிமையை மறைக்கிறது. கடவுளுக்கு நெருக்கத்தையும் மனித சகோதரத்துவத்தையும் நாம் சுவைக்க எதையுமே திருப்பி கொடுக்காமல் உறவுகளை நுகரும் விருப்பங்களை நாம் நிராகரிக்க வேண்டும். இத்தகைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் பெறும்படியும் ஆனால் யாருமாக மாறாமல் இருக்கும்படியும் நம்மை தூண்டுகிறது. எண்ணற்ற விருப்பங்களை பெறவும் ஆனால் முற்றிலும் தனிமையிலேயே இருக்கவும் வைக்கிறது. நாம் அந்த பாதையை பின்பற்றுவதில்லை என்று தீர்மானிக்கும் போது நீதி, இறைபக்தி, நம்பிக்கை, அன்பு, நிலைத்திருத்தல் மற்றும் சாந்தகுணம் ஆகியவற்றை நோக்கி உழைக்க தொடங்குகிறோம். கடவுளுடன் வாழ்பவர்கள் நற்பண்பை தேடுகிறார்கள். அது நம்மை நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் மாற்றும் உள்வலிமையாகும். கிறிஸ்தவ வாழ்க்கையை இயக்கும் இயக்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் உள்ளது. அதுவே தூயகத்தின் பாதை. அதுவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் முன்பாகவும் திறந்து வைத்துள்ள பாதை. நாம் முன்னேறி செல்லும் போது தீமையை தவிர்ப்பது மட்டும் போதாது என்பது தெளிவாகிறது. நாம் தீவிரமாக நன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நன்மையை தேர்ந்தெடுப்பது என்பது சுதந்திரத்தின் சரியான செயலாகும். இதன் மூலம் சுதந்திரம் முதிர்ச்சியடைகிறது. பின்வரும் வழிகாட்டும் கொள்கையை நினைவில் கொள்ளுங்கள். நன்மை வாழ்க்கையை கொடுக்கிறது. அது வாழ்க்கையை ஒருபோதும் பறித்து கொள்வதில்லை. நன்மை மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறது. அது தனக்கென எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. நன்மை என்பது ஒரு கருத்தியல் சிந்தனைகள் மட்டுமல்ல, மாறாக அன்பின் பிரகாசமான முகமாகும். கடவுளே அந்த முகமாவார். தீமையிலிருந்து விலகுவதற்கும் நன்மைக்காக உழைப்பதற்கும் போராட்டம் தேவைப்படுகிறது. திருத்தூதர் பவுல் பெரும்பாலும் கடவுளுடைய வார்த்தையாகிய ஆவியின் வாளை ஏந்தியவராக சித்தரிக்கப்படுகிறார். துணிவுடன் போராடிய புனித ஜோன் ஆஃப் ஆர்க்கின் பூமியான பிரான்சில் இது சக்தி வாய்ந்த முறையில் எதிரொலிக்கிறது. ஆயினும் நாம் போராட வேண்டிய போர் நம்பிக்கையின் போராகும். நம்மை சகோதர சகோதரிகளாக மாற்றும் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வதே அது. நமது போர் ஒருபோதும் மற்றவர்களுக்கு எதிரானது அல்ல. அது வன்முறை, அவமதிப்பு மற்றும் ஒடுக்குமுறை ஆயுதங்களை நிராகரிக்கிறது. நமது ஒரே ஆயுதம் தன்னைத்தானே வழங்கும் அன்பு மட்டுமே. மக்களை பிரிக்கவும் வெற்று வாக்குறுதிகளை வழங்குவதன் மூலம் நமது மகிழ்ச்சியை பறிக்கவும் முயலும் சக்திகள் உள்ளன. அத்தகைய இருளால் சூழப்படும் போது தூய ஆவியார் நம்மை ஒளிர செய்து அரவணைக்கிறார். இன்றிரவு ஆண்டவரை பின்பற்ற நமக்கு வல்லமை அளிக்கும் நற்பண்புகளை தேர்ந்தெடுப்போம். இந்த ஒளியில் நம் முன்னால் உள்ள இரண்டு அருள் இயக்கங்களை கவனிப்போம். அவை அங்கியும் சிலுவையும் ஆகும். ஒன்று கிறிஸ்துவிடமிருந்து எடுக்கப்பட்டது, மற்றொன்று அவருக்கு வழங்கப்பட்டது. இரண்டும் அவரது துன்புறுத்தலின் அடையாளங்களாகும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் கழுவப்பட்ட வெள்ளை அங்கியில் அவர் நம்மை உடுத்தும் பொருட்டு இயேசு தனது அங்கியிலிருந்து களையப்பட்டார். இந்த வழியில் மரணத்தின் கருவியான சிலுவை நம்பிக்கையின் அடையாளமாக மாறுகிறது. அங்கியும் சிலுவையும் இணைந்து உலகத்திற்காக ஊற்றப்பட்ட கடவுளின் வாழ்க்கையிலிருந்து பிறந்த திரு அவையை குறிக்கின்றன. அன்பான இளைஞர்களே, புனிதத்தில் வளரவும் சமூகத்தை மாற்றவும் நற்செய்திக்கும் நமது மீட்பரான கிறிஸ்துவுக்கும் ஒளிமிக்க சான்றுகளாக இருங்கள். அவருக்கே மாண்பும் என்றென்றைக்கும் உள்ள அதிகாரமும் உரித்தாகட்டும். ஆமேன்.
1: செப்டம்பர் 26 சனிக்கிழமை அன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பிரான்சுக்கு மேற்கொண்ட திருத்தூது பயணத்தின் ஒரு பகுதியாக பாரிஸ் நகரில் உள்ள பகிதா சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்திற்கு சென்று அங்குள்ளவர்களை

0: சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை ஆற்றிய உரை:
1: Je suis heureux de commencer avec vous cette deuxième journée à Paris, dans une maison qui témoigne à toute la ville qu'il est possible de se rencontrer et de vivre ensemble dans la dignité et la paix. Je remercie l'archidiocèse de Paris, les sœurs scalabriniennes, ainsi que tous les animateurs et bénévoles qui font vivre ces lieux et sont au service de ceux qui y retrouvent accueil, écoute, formation et amitié. J'adresse un merci particulier à ceux qui ont partagé le témoignage. Le nom de votre centre d'accompagnement et d'intégration sociale qui fait référence à Sainte Bakita nous incite à reconnaître le rôle fondamental des femmes dans la construction d'une civilisation de l'amour comme l'alternative à la culture qui désagrège les communautés et rend les villes malades de solitude. L'histoire de l'Église et de l'humanité à y regarder de plus près n'est pas écrite par ceux qui donnent l'impression d'y vaincre en s'imposant et en occupant l'espace, mais par ceux qui font de la place, instaurent des processus de paix, suscitent la confiance et encouragent la vie. Il ne s'agit pas de simples sentiments, mais de décisions et d'engagements à contre-courant, dont nous comprenons de mieux et mieux l'importance publique et la promesse d'avenir. Sainte Bakita nous invite à voir ceux qui sont invisibles, à libérer ce que l'économie et la culture réduisent aujourd'hui.
0: பாரிஸில் எனது இரண்டாம் நாள் பயணத்தை ஒருவரையொருவர் சந்தித்து மாண்புடனும் அமைதியுடனும் இணைந்து வாழ முடியும் என்பதற்கு சான்றாக விளங்கும் இந்த இல்லத்தில் உங்களுடன் தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு வரவேற்பு, செவிமடுத்தல், பயிற்சி மற்றும் நட்பை வழங்கி சமூக ஆதரவு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை முன்னெடுத்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புனித பகிதா அவர்களின் பெயரால் அழைக்கப்படும் இந்த மையம் அன்பின் நாகரிகத்தை கட்டியெழுப்புவதில் பெண்கள் ஆற்றும் முக்கிய பங்கை நமக்கு நினைவூட்டுகிறது. சமூகங்களை பிளவுபடுத்தி நகரங்களை தனிமையால் பாதிக்க செய்யும் கலாச்சாரத்திற்கு மாற்றாக அமைதியை உருவாக்கி நம்பிக்கையை வளர்த்து வாழ்வை ஊக்குவிக்கும் மனிதர்களே உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். புனித பகிதா சமூகத்தில் கண்ணுக்கு தெரியாதவர்களை காணவும் இன்றைய பொருளாதாரமும் கலாச்சாரமும் அடிமைப்படுத்தியுள்ளவர்களை விடுவிக்கவும் ஒவ்வொரு மனிதரின் அளவற்ற மாண்பை மதிக்கவும் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஏழைகள் வெறும் சமூக பிரிவைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் உடலாகிய சதையே. பசியும் தாகமும் நோயும் சிறைவாசமும் அனுபவிக்கும் மக்களில் கிறிஸ்துவை நாம் சந்தித்து அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு சந்திப்பிலும் பரிசுகளின் பரிமாற்றம் நிகழ்கிறது. எதையும் வழங்க முடியாத அளவுக்கு ஏழையானவர் எவரும் இல்லை. எதையும் பெற்றுக்கொள்ள தேவையில்லாத அளவுக்கு செல்வந்தரும் எவரும் இல்லை. ஒவ்வொருவரின் வரம்புகளும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் வாயிலாக மாறும்போது வாழ்வு நிறைவடைகிறது. திருத்தூதர் பவுல் கூறுவது போல், உடலின் வலுவற்ற உறுப்புகளும் இன்றியமையாதவை. எனவே ஒருவரையொருவர் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டு சகோதரத்துவ வரவேற்பு, பயிற்சி மற்றும் உரையாடல் வழியாக உலகை மேலும் மனிதநேயமிக்கதாக மாற்றுவோம். இந்த பணியில் ஈடுபடும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. புனித பகிதாவும் பிரான்சில் அன்பின் பணிக்கு சாட்சிகளாக விளங்கிய புனிதர்களும் உங்களுக்கு பரிந்துரைக்கட்டும்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.